0: Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐ எம் ஆசி ஜோசப் சகாயராஜ், எ பிரீச்சர் இன் தி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ஆஃப் அமலி நகர் அட் திண்டுக்கல் ஆஃப் தமிழ்நாடு இன் இண்டியா. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமலி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் தி 61st வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் எக்ஸாமின் த ஹிஸ்டரி ஆஃப் ஆப்ரஹாம்ஸ் ஒபீடியன்ஸ் டு காட் கமாண்ட்ஸ் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் ஒன்லி சன் ஐசக் இன் 2043 BC. இந்த 61st வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில், கிமு 2043 ஆண்டில் ஆபிரகாம் தனது ஒரே மகன் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டதையும் அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததையும் பற்றிய வரலாற்றை ஆராய்வோம். இதனால நான் பார்த்து முடிக்கக்கூடிய வேத வசன பகுதி, டுடே வி ஆர் கோயிங் டு கவர் ஜெனசிஸ் 22nd சாப்டர் 1-13 வெர்சஸ். இதே நாளில் நாம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-13 வரை உள்ள வசனங்களை ஆராய இருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர், ஆபிரஹாம்ஸ் ஃபெய்த் கன்ஃபர்ம்ட். திஸ் இஸ் த டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு வந்து ஆபிரஹாமின் விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுதல். In this chapter, the first subsection of the chapter is God's command to Abraham. இதிலே முதல் உட்பிரிவு, இந்த அத்தியாயத்தின் முதல் உட்பிரிவு, தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுதல். என்ன கட்டளையிட்டார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Let's read the verses first. First two verses. 1. Now it came to pass after these things that God tested Abraham and said to him, Abraham, and he said, Here I am. 1st வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். 2nd verse. Then he said, Take now your son, your only son Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him there as a burnt offering on one of the mountains of which I shall tell you. 2nd vasanam. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஜெனசிஸ் 22:1-2 ரெக்கார்ட்ஸ் த பிகினிங் ஆஃப் ஆபிரஹாம்ஸ் ட்ரையல், வேர் காட் கமாண்டட் ஆபிரஹாம் டு ஆஃபர் ஹிஸ் சன் ஐசக் as a burnt offering. ஆதியாகமம் 22:1-2 வசனங்கள் ஆபிரகாமின் சோதனையின் தொடக்கத்தை பதிவு செய்கிறது. அங்கு தேவன் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கை தகன பலியாக செலுத்தும்படி ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜெனசிஸ் 22:1-2. ஆதியாகமம் 22:1-2 வசனங்களின் முக்கிய கூறுகள். First, test. Verse 1 clearly states that God tested Abraham. சோதனை, ஒன்றாவது சோதனை. தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வசனம் 1 தெளிவாக கூறுகிறது. This was not to provoke him to sin or to find out what was Abraham's heart.
1: இது அவரை பாவம் செய்வதற்காக தூண்டுவதாகவோ அல்லது ஆபிரகாமின் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காகவோ அல்ல.
0: Rather, it was a test given to prove and reveal the depth of faith that Abraham had already built in him.
1: மாறாக தேவன் அவருக்குள், அதாவது ஆபிரகாமுக்குள், ஏற்கனவே கட்டி எழுப்பியிருந்த விசுவாசத்தின் ஆழத்தை நிரூபிக்கவும் அதை வெளிப்படுத்தவும் கொடுக்கப்பட்ட ஒரு சோதனையாகும்.
0: What Abraham told for that? Here I am.
1: Abraham responded immediately and obediently to God's call.
0: This showed his complete commitment, obedience and readiness.
1: இதோ நான் இருக்கிறேன், தமிழில் இதை வந்து இதோ அடியேன் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்புக்கு உடனடியாகவும் கீழ்ப்படிதலுடனும் பதிலளித்தார்.
0: இது அவரது முழுமையான அர்ப்பணிப்பையும் கீழ்ப்படிதலையும் தேவன் கோருவதை கவனிப்பதற்கு தயாராக இல்லை இருந்த நிலையையும் காட்டுகிறது.
1: Specific command, குறிப்பான கட்டளை. God told Abraham to take his son, his only son Isaac, whom he loves, to the land of Moria and offer him up there on a mountain as a sacrifice.
0: உன் மகனை, நீ நேசிக்கிற உன் ஒரே மகனான ஈசாக்கை மோரியா நாட்டிற்கு கொண்டு சென்று அங்கு ஒரு மலையின் மீது அவனை பலியிடு என்று தேவன் ஆபிரகாமிடம் கூறினார்.
1: Is he the only son? ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ஒரே மகனா?
0: Although Abraham also had Ishmael, God refers to Isaac as his only beloved son.
1: ஆபிரகாம் இஸ்மவேலையும் பெற்றிருந்தாலும் தேவன் ஈசாக்கை ஏக சுதனும் ஒரே மகனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை என்று குறிப்பிட்டார்.
0: Because Isaac was the son born of the covenant and promised through Sarah.
1: ஏனென்றால் ஈசாக்கு சாராள் மூலமான உடன்படிக்கை மற்றும் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த மகனாய் இருந்தார். அதனாலே ஈசாக்கை ஒரே மகன் என்று குறிப்பிட்டார்.
0: Your beloved son, Habata. In Hebrew, the word Habata in the word is mentioned. That means you love. This is the first time in the Bible the word love or affection appears in the Bible.
1: உன்னேச குமாரனும். இது வந்து எபிரேய மொழியிலே அபாட்டா என்று சொல்லப்படுகிறது. ஹபாட்டா என்றால் உன் நேசகுமாரன், உன் நேச என்ற அர்த்தத்தில் வருகிறது. வேதாகமத்தில் நேசம் அல்லது அன்பு என்ற வார்த்தை இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். முதல் முறையாக இந்த இடத்துல என்ன ஹபாட்டா என்ற வார்த்தை வருகிறது.
0: இட் ஹைலைட்ஸ் தி இமென்ஸ் டிஃபிகல்டி and emotional importance of the command as it highlights the deep affection Abraham had for Isaac.
1: ஈசாக்கின் மீது ஆபிரகாம் கொண்டிருந்த ஆழ்ந்த பாசத்தை, அன்பை இது எடுத்துக்காட்டுவதால் இந்த கட்டளையின் அளவற்ற சிரமமும், அதாவது இந்த கட்டளை நிறைவேற்றுவதில் உள்ள அளவற்ற சிரமமும் உணர்ச்சிபூர்வமான முக்கியத்துவமும் பெரிதாக தெரிகிறது.
0: ஹபாட்டா என்பது மிகவும் நேசித்த என்று பொருளார், உனக்கு மிகவும் அன்பான என்று பொருளார்.
1: ஆபிரகாம் செகண்ட் சப்செக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர். ஆபிரகாம் செட்ஸ் அவுட் டு ஃபுல்ஃபில் காட்ஸ் கமாண்ட். 3-5 வெர்சஸ். இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது உட்பிரிவு ஆபிரகாம் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற புறப்படுதல். 3-5 வசனங்கள் வரை. Let us read the verses first. முதலாவது வசனங்களை நாம் வாசிப்போம். third verse. So, Abraham rose early in the morning and saddled his donkey and took two of his young men with him and Isaac his son. And he split the wood for the burnt offering and arose and went to the place of which God had told him. மூன்றாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும்

And Abraham said to his young man, stay here with the donkey. The lad and I will go yonder and worship and will come back to you. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றார். Genesis 22:3-5 describes Abraham's prompt and obedient response to God's command to take his son Isaac to the land of மோரியா as a burnt offering. ஆதியாகமம் 22:3-5 வசனங்களில் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு தகனி பலி செலுத்த அழைத்துச் செல்லும்படி தேவன் இட்ட கட்டளைக்கு உடனடியாகவும் கீழ்ப்படிதலுடனும் பதிலளித்ததை விவரிக்கிறது. Verse 3 explains about the prompt obedience. வசனம் 3 வந்து ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்ததை தெளிவாக்குகிறது. ஆபிரகாம் got up early the next morning, saddled his donkey, choked the wood for burnt offering and took 2 servants with him and also Isaac, his son Isaac. He did not delay, argue or procrastinate. This showed his complete submission to God's difficult test. ஆபிரகாம் மறுநாள் அதிகாலையில் எழுந்து தன் கழுதைக்கு சேணம் பூட்டி பலிக்கான விறகுகளை வெட்டி ஈசாக்குடன் 2 வேலைக்காரர்களையும் அழைத்துச் சென்றார். அவர் தாமதிக்கவோ வாக்குவாதம் செய்யவோ அல்லது காலம் தாழ்த்தவோ இல்லை. இது தேவனுடைய கடினமான சோதனைக்கு அவர் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்ததை காட்டிற்று. Verse 4, the journey. Vasam 4, payanam. After 3 days of traveling, Abraham looked up and saw the marked mountain in the distance. 3 நாட்கள் பயணம் செய்த பிற்பாடு ஆபிரகாம் மேலே அண்ணாந்து பார்த்து தூரத்தில் குறிக்கப்பட்ட மலையை கண்டார். This 3-day journey illustrates the deep emotional burden and quiet determination he carried as he traveled many miles. இந்த 3 நாட்கள் பயணத்தில் அவர் பல மைல்கள் கடந்து வந்தபோது தன் இருதயத்தில் சுமந்திருந்த ஆழமான உணர்ச்சி பூர்வமான பாரத்தையும் அமைதியான உறுதியையும் இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. யோசித்து பாருங்க, சொந்த மகனை பலி கொடுக்க போகின்றோம், 3 நாட்கள் நடந்து போய் அங்க தேவன் குறிப்பிட்டிருந்த மலையை பார்க்கிறார். அவருடைய இருதயம் எவ்வளவு பாரமாக இருக்கக்கூடும். Verse 5, deep faith. Abraham said to his servants, stay here with the donkey, and I and the boy will go over there and worship and then come back to you. வசனம் 5 வந்து ஆழ்ந்த விசுவாசத்தை காண்பிக்கிறது. ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களிடம் கழுதையுடன் அங்கேயே இருக்கும்படி கூறியதுடன், நானும் பிள்ளையாண்டாலும் போய் பணிந்து கொண்டு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான். எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்றாரு பாருங்க, மகனை பழி கொடுக்க செல்கின்றார் ஆனால் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். Key themes and meanings. இதை முக்கிய ஆய்வு கருத்துக்களும் அர்த்தம். First, unwavering faith. இதுல முதலாவது அசைக்க முடியாத நம்பிக்கை. Abraham's statement in verse 5, we will return, expresses his deep faith. 5 வசனத்தில் ஆபிரகாம் கூறும் நாங்கள் திரும்பி வருவோம் என்ற கூற்று அவருடைய உள்ளார்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்திற்று. About this, while the writer of Hebrew wrote, he expressed his

in the Hebrews letter to the Hebrews 11:19 verse. இதை பற்றி எபிரேயர்களின் ஆசிரியர் தன்னுடைய கண்ணோட்டத்தை எபிரேயர் 11:18-19 கொடுக்கிறார். Abraham considered God to be able to raise Isaac from the dead, and he fully expected a miracle since God's promise were bound to Isaac. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஈசாக்குடன் பிணைக்கப்பட்டிருந்ததால் தேவன் ஈசாக்கை மரித்தோரிலிருந்தும் எழுப்ப வல்லவர் என்றும், ஆபிரகாம் ஒரு அற்புதத்தை முழுமையாக எதிர்பார்த்தார் என்றும் ஆபிரகாம் கருதியதாக இங்கே இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். எபிரேயர்லே எபிரேயர் 11:17-19 வசனங்களை வாசிப்போம். We are going to read the verses Hebrews 11:17-19. By faith Abraham, when he was tested, offered up Isaac, and he who had received the promises offered to up his only begotten son. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். Of him whom it was said, In Isaac your seed shall be called. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Concluding that God was able to raise him up even from the dead, for which also he received him as a figurative sense. So he offered his son and God backed him. That was Hebrews judgment. Devotional worship as arpanipana aradhani. Abraham defined the upcoming sacrifice not only as a strenuous task, but also as an act of worship that would give back to God what he had first given him. வரவிருக்கும் பலியை ஒரு கடுமையான வேலையாக மட்டுமல்லாமல் தேவன் முதலில் தனக்கு கொடுத்ததை அவருக்கே திரும்ப கொடுக்கும் ஒரு ஆராதனை செயலாகவும் ஆபிரகாம் இங்கே வரையறுத்தார். Now we come to the third subsection of this chapter. Abraham and Isaac climbed up the mountain. Verses 6-8. And இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் மூன்றாவது உட்பிரிவுக்கு வருகிறோம். ஆபிரகாமும் ஈசாக்கும் மலையில் ஏறுதல். வசனங்கள் 6-8. ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உரையாடல் இங்கே நடக்கிறது. An emotional dialogue is taking place here. Let us listen it very carefully. Sixth verse. So Abraham took the wood of the burnt offering and laid it on Isaac his son, and he took the fire in his hand and a knife, and the two of them went together. Abraham, aramasanam, Abraham dagana balike kattegalai eduthu தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். Verse 7. But Isaac spoke to Abraham, his father, and said, My father. And he said, Here I am, my son. Then Isaac said, Look, The fire and the wood are here, but where is the lamb for a burnt offering? அப்பொழுது ஈசா தன் தகப்பனாய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், யாரே, ஐசக், ஈசா, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். 9th verse. And Abraham said, My son, God will provide for himself
the lamb for burnt offering. So the two of them went together. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். Genesis 22, 6 to 8 verses explain about Abraham prepared to obey God's command to offer Isaac as a burnt offering. ஆதியாகமம் 22, 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் ஈசாக்கை தகன பலியாக செலுத்த வேண்டும் என்ற தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆபிரகாம் தயாரானதை விளக்குகிறது. These verses describe the tense journey he and his son Isaac made to Mountain Moriah. அவரும் அவருடைய மகன் ஈசாக்கும் மோரியா மலைக்கு மேற்கொண்ட பதட்டமான பயணத்தை இவ்வசனங்கள் சித்தரிக்கின்றன. பதட்டமான என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Key action and conversation. முக்கியமான செயல்களும் உரையாடலும். Carrying the load, first verse 6. முதலாவது சுமையை சுமத்துதல், வசனம் 6. ஆபிரகாம் placed the wood for the sacrifice on Isaac's shoulders. முதலாவது சுமையை சுமத்துதல், வசனம் 6. பலிக்கான விறகுகளை ஈசாக்கின் தோள்களின் மீதே ஆபிரகாம் வைத்தார். At the same time, Abraham carried the fire, charcoals, and the knife. அதே நேரத்தில் ஆபிரகாம் நெருப்பையும், அதாவது கரி நெருப்பு, கத்தியையும் சுமந்து சென்றார். This represents obedience and carrying the load. இது கீழ்ப்படிதலையும் பாரத்தை சுமப்பதையும் பிரதிபலித்தது. Isaac's question, verse 7. ஈசாக்கின் கேள்வி, 7 வசனத்தில் இருக்கிறது. Isaac noticed that there was no animal for the sacrifice with them. பலி செலுத்த மிருகம் எதுவும் தன்னோடு இல்லாததை ஈசாக்கு கவனித்தார். And he asked, where is the lamb for the burnt offering? இதை கவனித்த ஈசாக் தன் தகப்பனிடம் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டார். They showed that he was familiar with how sacrifices were performed. இது பலிகள் அந்த காலத்தில் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டன என்பதை ஈசாக்கு அறிந்திருந்தார் என்பதை காட்டுகிறது. ஆபிரகாம்ஸ் ப்ரொஃபெட்டிக் ரெஸ்பான்ஸ் இன் வெர்ஸ் 8. வசனம் 8 ஆபிரகாமின் தீர்க்க தரிசனமான பதிலை பார்க்கிறோம். ஆபிரகாம் ரிப்ளைட் வித் டீப் ஃபெய்த் இன் தட் காட் வுட் ப்ரொவைட் த லேம் ஃபார் பர்ன்ட் ஆஃபரிங். இதற்கான பதிலை ஆபிரகாம் ஆழ்ந்த விசுவாசத்தோடு பதில் கொடுத்தார் ஈசாக்கு. என்னென்று சொன்னார், மை சன், My son, God will look after that, like that. அவர் அபிரகாம் வந்து ஈசாக்கு இடத்தில், மகனே, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். ஆபிரகாம் பிலீவ் தட் God would either resurrect Isaac or provide something else to sacrifice in his place. தேவன் ஈசாக்கை உயிர்த்து எழுப்புவார் அல்லது அவருக்கு பதிலாக பலி செலுத்த வேறொன்றை தருவார் என்று ஆபிரகாம் நம்பினார். Let us think about this event from the perspective of an ordinary person. ஒரு சாதாரண மனிதனின் மனநிலையில் இந்த நிகழ்வை நாம் சற்றே யோசித்து பார்ப்போம். Imagine what you and I would do if we were in Abraham's place. ஆபிரகாம் இருந்த இடத்தில் அவருக்கு பதிலாக நீங்களும் நானும் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் என்பதை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். First of all, we would never agree to offer our son as a sacrifice. முதலாவது, நாம் நமது மகனை பலியாக ஒப்புக் கொடுக்க சம்மதித்தே இருக்க மாட்டோம். Second,
How much must our hearts have been shaken by the question as he walked along with his son. மகனுடன் செல்லும் போது அவன் கேட்ட கேள்வி, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்ற கேள்வி நமது உள்ளத்தை எவ்வளவாய் உலுக்கி இருக்க வேண்டும். Third, how much must our heart have been pounding when he asked, where is the sacrificial animal? மகனையே பலியாக கொடுக்க இருந்த நிலையில் அவன் பலிக்கான மிருகம் எங்கே என்று கேட்டபோது நமது இருதயம் எவ்வளவாய் துடித்திருக்க வேண்டும். Beloved brothers and sister, Abraham was an ordinary person just like us. மிகவும் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆபிரகாமும் நம்மை போல் சாதாரண மனிதர் தான். How much pain must have risen in Abraham's heart when God asked him to sacrifice his only son who was born to him at the age of 100. தமக்கு 100 வயதில் பிறந்த தனது ஒரே மகனை பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் கேட்டுக்கொண்ட போது ஆபிரகாமுடைய இருதயத்தில் எவ்வளவாய் வேதனை எழும்பி இருக்கும். Hiding all his pain, he took his son and climbed to the mountain God had shown in Moriah. அத்தனை வேதனைகளையும் மறைத்துக் கொண்டு அவர் தமது மகனை அழைத்துக் கொண்டு மோரியா நாட்டில் தேவன் தனக்கு காண்பித்த மலையின் மேல் ஏறி சென்றார். தியாலஜிகல் மீனிங், இறைய இறையியல் அர்த்தம் என்ன? ஏ டெஸ்ட் ஆஃப் ஃபேத், முதலாவது விசுவாசத்திற்கான ஒரு சோதனை. God tested Abraham's complete faith and trust not to force a human sacrifice which God abhors and ultimately forbids, but to prove the devotion in Abraham's heart. விசுவாசத்திற்கான ஒரு சோதனை, முதலாவது தேவன் ஆபிரகாமின் முழுமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் சோதித்து மனித பலியை கட்டாயப்படுத்துவதற்காக அல்ல. தேவன் அதை வெறுக்கிறார், இறுதியில் தடுத்து விட்டார். மாறாக ஆபிரகாமின் இருதயத்தில் இருந்த பக்தியை நிரூபிப்பதற்காகவே இவ்வாறு செய்தார். செகண்ட், எ ஃபோர்ஷேடிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது இயேசு கிறிஸ்தை குறித்த ஒரு முன்னிழையாட்டமாய் இருக்கிறது. Christians see Isaac carrying the wood up the mountain as a parallel to Jesus carrying his cross to Calvary. ஈசாக்கு மலையின் மீது விறகுகளை சுமந்து சென்றதை இயேசு தமது சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு சென்றதற்கு இணையாக கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்கள். Abraham's promise that God would provide finds. Abraham's promise that God would provide finds its ultimate fulfillment in Jesus as the Lamb of God provided by God to take away the sins of the world. தேவன் கொடுப்பார், தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற ஆபிரகாமின் கூற்று உலகின் பாவங்களை நீக்குவதற்காக தேவனால் தரப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவில் அதன் முழுமையான நிறைவை காண்கிறது. Now we come to the fourth subsection of this chapter. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் நான்காவது உட்பிரிவுக்கு வருகின்றோம். ஆபிரகாம் அண்ட் ஈசா கிளைம் த மவுண்டன், வேர்ஸ் 9. ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் தயாராகுது. Abraham get ready to offer Isaac as a burnt offering. Verse 9. Then they came to the place of which God had told them. And Abraham built an altar there and placed the wood in order. And he bound Isaac, his son, and laid him on the altar upon the wood. ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி
தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார்கள். Genesis 22:9 describes the climax of Abraham's test of faith. ஆதியாகமம் 22:9 வந்து ஆபிரகாமின் விசுவாசத்திற்கான சோதனையினுடைய உச்சக்கட்டத்தை விவரிக்கிறது. He builds an altar, arranged wood, and bound his son Isaac, laying him on the wood. இங்கே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி தன் மகன் ஈசாக்கை கட்டி அந்த விறகுகள் மேல் கிடத்துகிறார். Key action in the verse. இந்த வசனத்தின் முக்கிய செயல்கள். First, destination. Abraham and Isaac arrived at the specific location God had designated for them, Mount Moriah. ஒன்னாவது அடைவிடம். ஆபிரகாமும் ஈசாக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட குறிப்பிட்ட இடமான மோரியா மலைக்கு வந்து சேர்ந்தார்கள். Second, altar and wood. Abraham builds the altar and carefully arranged the wood in preparation for the burnt offering. இரண்டாவது பலிபீடமும் விறகுகளும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி எழுப்பி தகன பலிக்கு தயாராக விறகுகளை கவனமாக அடுக்கினார். Third, binding. Abraham binds Isaac and lays him on the wood. மூன்றாவது கட்டுதல். ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி விறகுகள் மேல் வைத்தார். Although Abraham is over 100 years old and Isaac his son 25 years old man who has the ability to resist or escape, Isaac willingly obeys his father action. ஆபிரகாமுக்கு 100 வயதுக்கு மேல் இருந்தாலும் ஈசாக்கு எதிர்க்கவோ அல்லது தப்பிக்கவோ திறனுள்ள ஒரு 25 வயதுள்ள இளைஞனாக இருந்தாலும் ஈசாக்கு தந்தையின் செயல்களுக்கு மனமும் வந்து கீழ்ப்படிந்தான். ஐசக் பான் இன் 2068 BC வாஸ் எ யங் மேன் ஆஃப் 25 இயர்ஸ் ஓல்டு இன் 2043 BC வென் திஸ் ஈவென்ட் டுக் பிளேஸ். கிமு 2068 பிறந்த ஈசாக்கு இந்த நிகழ்வு நடைபெற்ற கிமு 2043 ஆண்டில் 25 வயதுள்ள ஒரு வாலிபராக இருந்தார். தியாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ். The final test. This verse represents the culmination of Abraham's obedience. இறையியல் முக்கியத்துவம். ஒன்று இறுதி சோதனை. இந்த வசனம் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலின் உச்சத்தை குறிக்கிறது. இட் எக்ஸ்பிரஸ்ட் இஸ் அப்சல்யூட் ஃபெய்த் தட் காட் குட் ஈவன் ரைஸ் ஐசக் ஃப்ரம் த டெட். மரித்தோர் இருந்து ஈசாக்கை தேவனால் எழுப்பவும் முடியும் என்ற அவரது முழுமையான விசுவாசத்தை இது வெளிப்படுத்துகிறது. செகண்ட், a foreshadowing of Christ. இரண்டாவது கிறிஸ்துவின் முன்னிழல் ஆட்டம். Christian theology sees Isaac's willing obedience and carrying of the wood as a profound foreshadowing of Jesus Christ carrying the cross to Calvary. ஈசாக்கின் மனப்பூர்வமான கீழ்ப்படிதலையும் விறகை சுமந்து சென்றதையும் இயேசு கிறிஸ்து சிலுவையை கல்வாரிக்கு சுமந்து சென்றதற்கு ஒரு ஆழமான முன்னிலையாட்டமாக கிறிஸ்துவர் இறையில் கருதுகிறது. Third, provision. Although Abraham was prepared to carry out the command, in the very next verse, God intervened and provided a ram in its place, establishing the concept of Jehovah Jireh, Lord will provide. மூன்றாவது ஏற்பாடு. ஆபிரகாம் அந்த கட்டளை நிறைவேற்ற தயாரான போதிலும் அடுத்த வசனங்களிலேயே தேவன் தலையிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை அழித்து
ஏகவா ஈரே, கர்த்தர் அளிப்பார் என்ற கருத்தை நிலைநாட்டினார். கர்த்தர் கொடுப்பார் என்ற கருத்தை நிலைநாட்டினார். ஏகவா ஈரே என்றால் கர்த்தர் கொடுப்பார் அல்லது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அர்த்தம். Fifth subsection of this chapter, sacrifice offered, 10 to 13 verses. ஐந்தாவது உட்பிரிவு, இந்த அத்தியாயத்தின் ஐந்தாவது உட்பிரிவு, பலி செலுத்துதல், வசனங்கள் 10 முதல் 13 வரை. Let us read the verses first. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். 10th verse. And Abraham stretched out his hand and took the knife to slay his son. பத்தாம் வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். 11th verse. But the angel of Lord called to him from heaven and said, Abraham, Abraham. So he said, Here I am. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 12th verse. And he said, Do not lay your hand on the lad or do anything to him, for now I know that you fear God, since you have not withheld your son, your only son from me. 12th வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர், யாரு? கர்த்தர், பிள்ளையாண்டு மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Verse 13. Then Abraham lifted his eyes and looked, and there behind him was a ram caught in a thicket by its horn. So Abraham went and took the ram and offered it up a burnt offering instead of his son. 13th வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை இரட்டித்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். Genesis 22 10 to 13 verses depict the climax of the binding of Isaac, in which God stops Abraham from sacrificing his son and provided him a ram instead. ஆதியாகம 22:10-13 வசனங்களிலே ஈசாக்கை கட்டுதல் நிகழ்வின் உச்சக்கட்டத்தை சித்தரிக்கப்படுகிறது. இதில் தேவன் ஆபிரகாம் தனது மகனை பலியிடுவதிலிருந்து தடுத்து அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தார். கீ ஈவென்ட்ஸ் இன் தி செக்ஷன்ஸ், இந்த பகுதியின் முக்கிய நிகழ்வுகள். The test of obedience, verse 10. கீழ்ப்படிதலான சோதனை வந்து வசனம் 10 காணப்படுகிறது. ஆபிரகாம் டேக்ஸ் அப் தி நைஃப் டு சாக்ரிஃபைஸ் இஸ் சன் ஐசக். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிடுவதற்காக கத்தியை எடுத்துக்கொண்டார். This demonstrated his complete trust and commitment to God's command. இது தேவனுடைய கட்டளை மீது அவருக்கு இருந்த முழுமையான நம்பிக்கையையும் அர்ப்பணிப்பையும் நிரூபித்தது. Divine intervention, verses 11 to 12. தெய்வீக தலையீடு, வசனங்கள் 11-12. The angel of the Lord calls out from heaven and stopped Abraham. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து கூப்பிட்டு ஆபிரகாமை தடுத்தார். Abraham's act proves that he truly fears and respects God because he dares to sacrifice his only son. Abraham தன் ஏக மகனை பலியிட துணிந்ததால் அவர் உண்மையிலேயே தேவனுக்கு பயந்து அவரை மதித்தார் என்பதை தமது செய்கையினால் உறுதிப்படுத்தினார். Second, the substitutionary sacrifice. Verse 13. அழிக்கப்பட்ட பதிலீடு, பலிக்காக அழிக்கப்பட்ட பதிலீடு, வசனம் 13 தெரிகிறது. ஆபிரகாம் ஃபவுண்ட் எ ராம் காட் இன் எ புஷ் நியர் பை அண்ட் ஆஃபர்ட் இட் அப்
இன் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் சன். அருகில் உள்ள ஒரு புதரில் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டு தன் மகனுக்கு பதிலாக அதை பலியிட்டார். மீனிங் அண்ட் சாக்ரிஃபைஸ், சிக்னிபிகன்ஸ், என்னுடைய அர்த்தமும் முக்கியத்துவமும் என்னவென்று பார்க்கின்றோம். ரிஜெக்ஷன் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ். திஸ் ஈவன் கிளியர்லி டிஸ்டிங்விஷ் தட் காட் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் த சரௌண்டிங் கேனனைட் கல்ச்சர் தட் பிராக்டிஸ் சைல்ட் சாக்ரிஃபைஸ். குழந்தை பலியை பின்பற்றிய சுற்றியுள்ள கானானிய கலாச்சாரங்களிலிருந்து இஸ்ரேலின் தேவனை இந்த நிகழ்வானது தெளிவாக வேறுபடுத்தி காட்டிற்று. இட் ஷோஸ் தட் காட் டிடெஸ்டட் த பிராக்டிஸ் அண்ட் வுட் மேக் ஹிஸ் ஓன் ப்ரொவிஷன் ஃபார் இட். தேவன் குழந்தைகளை பலியிடும் பழக்கத்தை வெறுக்கிறார் என்பதையும் அதற்கான தனது சொந்த ஏற்பாட்டை அவர் செய்கிறார் என்பதையும் இது சுட்டிக்காட்டிற்று. எ சிம்பிள் ஆஃப் ஃபெய்த், ஆபிரஹாம்ஸ் வில்லிங்னஸ் டு ஒபே revealed a deep faith. He was convinced that even though Isaac had died, God had the power to raise him from the dead. விசுவாசத்தின் அடையாளம். கீழ்ப்படிதலுக்கான ஆபிரகாமின் விருப்பம் ஒரு ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்தியிற்று. ஈசாக்கு ஒருவேளை இறந்தாலும் அவரை மரித்தொழுந்து எழுப்ப தேவனுக்கு வல்லமை உண்டு என்பதை அவர் உறுதியாக நம்பினார். நெக்ஸ்ட், எ ஃபோர்ஷேடிங், அடுத்ததாக ஒரு முன்னிழலாட்டம். கிறிஸ்டியன் தியாலஜி சீஸ் த சப்ஸ்டிடியூஷனரி ராம் ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் பாயிண்டிங் ஃபார்வர்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட், ஹூம் காட் வுட் லேட்டர் ஆஃபர் அஸ் த அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் ஃபார் மேன்கைண்ட். கிறிஸ்தவ இறையலானது பதிலீட்டு ஆட்டுக்கடாவை இக்காலத்தில் மனித குலத்திற்காக இறுதி பலியாக தேவன் ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை முன்னதாக சுட்டிக்காட்டும் ஒரு அடையாளமாக கருதுகிறது. நவ் வி கம் டு த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். இந்த வகுப்பின் முக்கியமான பகுதிக்கு நாம் இப்பொழுது வருகிறோம். லைஃப் லெசன் வி லேர்ன் ஃப்ரம் ஜெனசிஸ் 22:1-13. ஆதியாகமம் 22:1-13 வரையிலான வசன பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் என்ன? ஜெனசிஸ் 22:1-13 டீச்சர்ஸ் அஸ் ப்ரொஃபவுண்ட் லெசன் அபவுட் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், ட்ரஸ்டிங் காட் டியூரிங் ட்ரையல்ஸ் அண்ட் காட்ஸ் அல்டிமேட் ப்ரொவிஷன்ஸ். ஆதியாகமம் 22:1-13 வசன பகுதியானது முழுமையான கீழ்ப்படிதல், சோதனைகளின் போது தேவனை நம்புதல் மற்றும் தேவனுடைய இறுதியான ஏற்பாடு ஆகியவற்றை பற்றிய ஆழமான பாடங்களை நமக்கு கற்பிக்கிறது. கீ லைஃப் லெசன்ஸ், முக்கியமான வாழ்க்கை பாடங்கள், 4 பாடங்கள் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட், எக்ஸ்பெக்ட் அண்ட் அக்செப்ட் ட்ரையல்ஸ். முதலாவது, சோதனைகளை எதிர்பாருங்கள் மற்றும் சோதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். God tested Abraham not to destroy him but to strengthen his faith. Trials reveal to us where our true biases lie. தேவன் ஆபிரகாமை அழிப்பதற்காக அல்ல, அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகவே சோதித்தார். நமது உண்மையான சார்பு நிலைகள் எங்கே இருக்கின்றன என்பதை நமக்கு ஏற்படும் சோதனைகள் வெளிப்படுத்துகின்றன. செகண்ட், ஒபே இம்மீடியட்லி அன்கம்ப்ளீட்லி. இரண்டாவது பாடம் நாம் கற்றுக்கொள்வது வாழ்க்கைக்கு தேவனுக்கு உடனடியாகவும் முழுமையாகவும் கீழ்ப்படியுங்கள். ஆபிரகாம் ரோஸ் தி வெரி நெக்ஸ்ட் மார்னிங் வித்தவுட் ஹெசிடேஷன் ஆர் ஆர்கியூமெண்ட். திஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இம்மீடியட் அண்ட் ஹோல் ஹார்டட் ஒபீடியன்ஸ். ஆபிரகாம் மறுநாள் காலையில் தயக்கமோ வாக்குவாதமோ இல்லாமல் எழுந்து உடனடியாக மற்றும் முழுமனத்துடன் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினார். மூன்றாவது, தேர்ட், கிவ் அப் வாட் இஸ் மோஸ்ட் ப்ரீஷியஸ். ஆபிரகாம் வாஸ் வில்லிங் டு கிவ் அப் இஸ் சன் ஐசக், த ப்ராமிஸ்ட் சன் ஹி ஹேட் வெயிட்டட் டிகேட்ஸ் ஃபார்.
True faith is holding on to our greatest blessing with open arms rather than holding on them like idols. மிகவும் விலையுயர்ந்ததை விட்டுக் கொடுங்கள். அதான் மூன்றாவது பாடம். ஆபிரகாம் பல பத்தாண்டுகளாக காத்திருந்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த தமது மகன் ஈசாக்கை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தார். உண்மையான விசுவாசம் என்பது நமது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை விக்கிரங்களைப் போல பற்றிக்கொள்வதற்கு பதிலாக திறந்த கரங்களோடு நம்மை பிடித்துக் கொள்வதாகும். மிகவும் விலையுயர்ந்ததை கூட விட்டுக் கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். Fourth, trust God's provision. When Isaac asked where the lamb was, Abraham declared with faith that God would provide. True to his word, God provided a ram in his place at the right time. நான்காவது, தேவனுடைய ஏற்பாட்டை நம்புங்கள். ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்டபோது தேவன் பார்த்துக் கொள்வார் மகனே என்று ஆபிரகாம் விசுவாசத்துடன் அறிவித்தார். தம்முடைய வார்த்தைக்கு உண்மையாக தேவன் சரியான நேரத்தில் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தும்படியாக கொடுத்தார். ஆக சோ வி லேர்ன் ஃபோர் லெசன்ஸ் ஃப்ரம் திஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட், எக்ஸ்பெக்ட் அண்ட் அக்செப்ட் ட்ரையல்ஸ். செகண்ட், ஒபே இம்மிடியட்லி அண்ட் கம்ப்ளீட்லி. Third, give up what is the most precious. Fourth, trust God's provisions. எனவே இந்த படிப்பிலிருந்து நாம் முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் நான்கை கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, சோதனைகளை எதிர்பாருங்கள், அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, உடனடியாகவும் முழுமையாகவும் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். மூன்றாவது, உங்களின் மிக விலையுயர்ந்ததை விட்டுக் கொடுங்கள். நான்காவது, தேவனுடைய ஏற்பாட்டை நம்புங்கள். With this, we conclude this week Bible study on the topic of rooted in His word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். If Lord wills, next week on the same day at the same time, we will examine the history of Abraham received blessings and a renewal of promise from the God for his faithfulness and the news about the family of Nagor in detail. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை பலி செலுத்த ஒப்புக்கொண்டதற்காக கர்த்தரால் பாராட்டப்பட்டதையும் அவர் கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை ஆபிரகாமிடத்தில் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டது பற்றியும் மற்றும் நாகோரின் குடும்பம் பெருகியது பற்றியும் வரலாற்று பூர்வமாக ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunderkirk and his team for the excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒலிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் Thunderkirk மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for the excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரி டேவிட் மற்றும் சகோதரி ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen this radio broadcast from beginning to the end. இந்த வானொலி ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கு என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Greetings to all of you, my dear brothers and sisters. உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை, என் கருமையான சகோதரர்களே சகோதரி.

பிரியமான தேவ பிரியர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இக்னைட் ரேடியோ மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் மீண்டும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனுடைய 2 அதிகாரத்திலே நாம் 36 முதல் கொண்டு தானிக்க போகின்றோம். பாருங்கள், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தர் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அன்பான தேவன் பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த என்று சொல்லப்பட்ட, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும், இது மிக முக்கியமான, உலகத்துக்கே தேவன் கொடுக்கிற மிக முக்கியமான தேவ செய்தி. நம் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற 66 புத்தகத்திலே மிக முக்கியமான வார்த்தை, உலகத்திற்கு எல்லா மனிதர்களுமே, மனிதனாக பிறந்த எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய அதிசயமான அற்புதமான ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 2:36. பாருங்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள், தேவனுடைய ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்கள். அறைந்த அந்த இயேசுவே தேவன் அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கு எல்லாருக்கும் ஆண்டவரும், உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் ராஜாவுமாக கிறிஸ்துவுமாக என்று இஸ்ரேல் குடும்பத்தர் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா, இது ஆங்கிலத்திலே பார்க்கும்போது ஆக்ட் சாப்டர் 2:13-6 lead all the house of Israel therefore now for greeting that God has made him with rod and crest. This is Jesus whom you crucified. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே மிக ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுடைய சந்ததிகள் எல்லாருமே, அது மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற நாமும் கூட, புரிதா இருக்கிற நாமும் கூட தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தால், உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து என்று நமக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக கிறிஸ்துவமாக இருக்கிறார் என்று நம்முடைய தலைமுறை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிக்கை செய்யக்கூடிய நாம் அங்கே ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவ மாற்றப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை, இயேசு சிலுவை அறையப்பட்டால் நமக்காக முன்னாலே உயிர்த்திருந்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் என்னுடைய நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, எனக்காக உயிர்த்திருந்தார் என்ற நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. நம்மளுடைய பாருங்க, அப்போஸ்தலனுடைய 2:37, இதை அவர்கள் கேட்ட பொழுது, இங்கே அவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கல்லவா, இதை நீங்க பேனா வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. இதோடைய சார் அம்சம் நீங்க லூக்கா புஸ்தகத்துல பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்தவத்திலே 4 ஜனங்கள் பின்பற்றி கொண்டு வந்தார்கள் என்று சரித்திர புத்தகம் சொல்லுகிறது. 1, இயேசு அற்புதம் செய்கிறார், அந்த அற்புதம் சுகத்தை பெறுவதற்காக ஒரு கூட்டம் சென்று கொண்டிருந்தது. 2, அவர் போகும் இடமெல்லாம் உணவு கொடுக்கிற ஜனங்களாக, உணவு கொடுக்கிறவராக இருந்தார், ஆகினாலே நமக்கு உணவு கிடைக்கும் என்று ஒரு கூட்டமாக வந்து கொண்டிருந்தது. 3, பார்க்கும்போது அன்பனவர்களே, இந்த உணவு பெறக்கூடிய மணிக்க வேண்டும் முதல் கூட்டம் வந்து இயேசு அற்புதம் செய்கிறார் என்ற ஒரு கூட்டம் வந்தது. 2, இவரை ராஜாவாக்கினால், இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கினால் அவர் நம்மை கண்டிப்பாக பசியோடு வைக்காமல் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லி அவர் ராஜாவாக்க வேண்டும் என்று அங்கே பின்பற்றி வந்த ஒரு கூட்டமாக இருந்தது. 3, பரிசேயர்கள் சரிசேயர்கள் கூட்டம், இயேசுவை குறை கண்டுபிடிக்க வேண்டும், மோசையுடைய பிரமாணத்திலே தவறுகள் ஏதாவது பேசினால் உடனே அந்த குறையை நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கே எடுத்துக்காட்டி இவரை கொள்ள செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். 4, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நன்கு கவனித்து பார்த்து, மோசையுடைய பெருமானத்திலே இவர் சொன்னதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இவர்தான் மேசியா, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை உறுதிப்படுத்தும் முடியாக தேவ பக்தியோடவே அவர் பின் சென்று கொண்டு வந்தார்கள். அதனாலே இங்கே பார்க்கும்போது இந்த 4 ஜனங்களும் இங்கே இருந்தால் கூட
அது நான்காவது கூட்டமாக தேவ பக்தி உள்ள யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நான்காவது கூட்டத்தில் இருந்தார்கள். அவர்கள்தான் இதை கேட்கும்போது, ஆகா இப்படிப்பட்ட மெய்யான இயேசு கிறிஸ்துவை நாம் கொன்று விட்டோமே என்று அவர் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அந்த வார்த்தையை, ஐயோ வேதத்தில் சொல்லப்பட்டபடியாக செய்து விட்டோமே, இயேசுவை கொன்று விட்டோமே என்று சொல்லி இது குத்தப்பட்டவர்கள் பேதுருவையும் பட் அப்போஸ்தலர்களையும் பார்த்து மனதோட பிள்ளைகளே அவர்கள் ஜென்ம பசில் பேசின வார்த்தையை கேட்டார்கள். தன்னுடைய ஜென்ம பசிலே பேசினார் என்று சொன்னார்கள். அவருடைய தாய்மொழியிலே அந்த தேவ செய்தியானது கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் கேட்டு உணர்ந்து பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மிக முக்கியமான வார்த்தை, இன்று ஒரு கிறிஸ்துவனாக வர வேண்டும் என்று சொன்னால், நித்திய வாழ்க்கை பரலோகத்திலே ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் முதலாவது கேட்கப்படும் போது, தேவனே நான் என்ன செய்ய வேண்டும், தேவனே நான் உங்களுடைய பிள்ளையா மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதே போல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், பாவங்களை மன்னிக்க வேண்டும், நோய்களை நீக்க வேண்டும் என்று நாம் கேட்கப்பட வேண்டும். ஆகையினாலே தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளை பார்த்து கேட்கிறார். அங்கே லூக்காவை வாசிக்கும் போது அநேகர் வியாதிப்பட்டவர்கள் எல்லாரும் இயேசு பின்பற்றும் போது அவர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று, உங்களாலே எங்களை சுகப்படுத்த முடியும், எங்களுக்கு பார்வை கிடைக்க வேண்டும், எங்களை மருத்துவம் எழுப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். உங்கள் விசுவாசப்படியே ஆகக்கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளையும் ஆண்டவர் அனுதினமும் ஜெபத்தின் மூலமாக கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். நாம் ஜெபத்தின் மூலமாக அவருக்கு நாம் நம்முடைய தேவைகளை தெளிவுபடுத்தும் போது தேவன் நம்மளே ஆசிரியக்க வளர்க்கின்றார். தேவன் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு இயேசு நம்மளை பார்த்து கேட்கிற, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அவர் நிறைவேற்ற வளர்க்கிறார். அதே போல இங்கே ஜனங்களும் நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளையை மாறுவதற்கு நம்ம சொல்லும்போது நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பற்றி கேள்விப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அனுதிரும்ப வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு நாம் அங்கே தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்கள் Acts chapter 2 verse 37. Now when they heard this, they were cut to the heart and said to Peter and the rest of the apostles, brothers, what shall we do என்று கேட்டார்கள். 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி அன்பார்களே இங்கே கொலை செய்து விட்டீர்கள் என்று சொல்லும் போது பேதுருவை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவர் அழகாக ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறார், மனம் திரும்பி என்று சொல்கிறார். இயேசுவை கொலை செய்தவர்களே பார்த்து மனம் திரும்புகள் என்று சொன்னார். பெரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது நம்மளை அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு விட்டு இறக்கம் பெறுங்கள் என்று சொன்னார். அதன் பேதவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றார்கள். நம்மள தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். ஆகினால பேதர் வார்த்தையின்படியே அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே அறிக்கை செய்யக்கூடியவராக அங்கு காணப்பட்டார்கள். ஒவ்வொருவர் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு, நீங்க யாரு கொலை செய்தீர்களோ அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே அவருடைய அதிகாரத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பெரியவர்களே பாருங்கள், 38 and Peter said to them, repeat and be baptized every one of you in the name of Jesus Christ for the forgiveness of your sins and you will receive the gift of the Holy Spirit. ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் போது பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அன்பாகவில்லை, அப்ப இதை நம்ம ஹிப்டாக நமக்கு ஒரு நமக்கு அன்பளிப்பாக பரிசுத்தாவை கிடைக்கிறதாக என்று பார்க்கின்றோம். ஆகையினாலே நாம் நாளில் மூன்று சித்து பார்த்திருக்கிறோம். யூதர்கள், தேவபக்தி உள்ள யூதர்கள் அங்கே இயேசுவை கொலை செய்து விட்டோமே என்று சொல்லி அங்கிருக்க ஜனங்கள் அங்கே நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று பேதுரு கேட்டார்கள். பேதுருவிற்கு அவர்கள், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் என்று சொன்னது என்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல உங்கள் பரிசுத்தாவின் வார்த்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னார். பாருங்க 39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனே கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவ்வாக்குத்தத்தை பற்றி பேசுகிறார்.
நண்பர்களே, மோசே நியாயப்பிரமாணத்தை இங்கு கொடுக்கும் போது ஒருவரே நமக்கு தேவன், வேறு தேவன் இல்லை. தலைமுறை தலைமுறையும் நம்ம அந்த ஒரு தேவனையே வணங்க வேண்டும். நீங்கள் அப்படி ஒரு வேலையை வேறு தேவரை சேவித்து என்று சொன்னால் மூன்றாம் தலைமுறை வரைக்கும் உங்களை நியாய விசாரிப்பேன் என்று சொன்னதை பார்க்கின்றோம் அல்லவா அன்பானவர்களே. அது போல இங்கே பாவ மன்னிப்பானது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது, ஞானஸ்தர் பெற்றுக்கொள்ளும் போது அங்கே பேதுரு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், வாக்குத்தமானது. நான் இப்போ சொன்ன அந்த வார்த்தையானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்ப ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது கிடைக்கக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி பேதுரு இங்கே சொல்லுகிறார். வர தோற்றத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையிலும் சாட்சி கூறி அன்பனங்களே, இன்னும் அநேக வார்த்தை என்று சொன்னால் அங்கே லூக்கா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விதமான காரியங்களையும் மோசே பெருமாள் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் இன்னும் திட்டமாய் அவர்களுக்கு விசாரித்து சொன்னார், அவர்கள் விளக்கி சொன்னார்கள். அதனாலே அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் பிரியமர்களே, அநேக வார்த்தைகளிலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மாறுபாடுள்ள சந்ததி, இதை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சுத்தி சொன்னார். அன்பர்களே, நம்ம ரட்சித்துக் கொள்வதற்கு நம் மாறுபடும் சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்று பார்க்கின்றோம். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பார்த்தீங்களா, அந்த புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு பேதுருவே தேவன் எவ்வளவு அழகாக உயர்த்தி வைத்திருக்கிறார். மத்தியில் வசிக்கின்றோம் அல்லவா, இந்த கல்லின் சபையை கட்டுவேன், நீர் பாதாளத்திலே அதை மேற்கொள்வது என்று சொன்னார். அது மாத்திரமல்லாமல் இந்த பூலோகத்திலே நீர் யாரை கட்ட வைக்கிறீரோ நான் பர்லோகத்தில் கட்ட வைப்பேன், நீ பூலோகத்தில் யாரை நீ கட்ட வைப்பீரோ நான் பர்லோகத்தில் என்ன செய்வேன் கட்ட வைப்பேன் சொல்லி திருவக்கூடிய வசனத்தை பேதுரு கொடுத்தார். அந்த வேத வாக்கியத்தின்படி இங்கே அவர் புத்தி சொன்னார் என்று பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு

மனம் திரும்புங்க என்று சொன்னார். அது மாத்திரமல்ல பெரியவர்களே, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க என்று சொன்னால் அப்போது பரிசுத்தாவி வார்த்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். இன்னும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாவங்களை மன்னித்து நித்தியவர்களுக்கு கொண்டு போகக்கூடியவர் என்பதை குறித்தெல்லாம் அங்கே சொல்லும் போது அதை அவர்கள் என்ன செய்தார்கள், சந்தோஷம் பார்த்தீங்களா. இதுதான் பெரியவன். நாம் ஆரம்பத்திலே நாம் எதுக்கெல்லாம் கவலைப்படுகிறோமோ அதெல்லாம் தேவசமத்தில் அறிக்கை செய்துவிட்டால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் பார்த்தீங்களா. சந்தோஷமா இதுதாங்க. நம்ம ஒருத்தர் ரசிக்கப்படும் போது நம் கிறிஸ்துக்குள் வந்து விட்டாலே அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் நித்திய வாழ்க்கை வரைக்கும் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். இதுதான் பிரச்சனை. இப்ப இயேசு உலகம் ஏத்துக்குதுங்க, உலகத்திற்கு ஜனங்களும் படிப்பறிவுள்ள ஜனங்கள் எல்லாருமே இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவரிடத்திலே போனால் சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், அவர் பாவங்களை மன்னிக்கிறார் என்றெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன சொல்ல போனா அவர் ஒரு கடவுள், அவர் தேவனுக்கு சமமானவர், அவர் கடவுள் ஒன்று கூட ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவர்கிட்ட கடவுளாக பார்க்கிற ஜனங்க அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அதாவது ஞானஸ்தானம் என்று சொல்லும்போது மாத்திரம் அதை பெற்றுக்கொள்ளாமல் செல்லிவிடுகிறார்கள் பிரிவர்களே. அதை எல்லாரும் அந்த இடத்துல மறுதலித்து போய்விடுகிறார்கள். ஆனா நாமோ இன்று இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோம், நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். இவர்கள் என்ன செஞ்சார்கள், கீழ்ப்படிதல். இதுதான் பிசாசுகளும் கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பயந்து நடுங்குகிறன. ஆனால் கீழ்ப்படுதல் இல்லை. அன்பான தேவடைய பிள்ளைகளை கீழ்ப்படுதல் என்று சொன்னால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வது, கீழ்ப்படுதல் என்று சொன்னால் வாரம் தவறாமல் சபைக்கு செல்வது, கீழ்ப்படுதல் என்று சொன்னால் வேதத்தை வாசிப்பது, தேவனை துதிப்பது, அவர் சொன்ன வார்த்தையின்படியே நடப்பது, இயேசுவையே தன் வாழ்க்கையாக பிரதிபலிப்பதுதான் கீழ்ப்படுதல். அப்போதான் அப்படி வாழ்க்கை சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தோடு என்ன செய்ய வேண்டும், அந்த ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் ஏறக்குறைய அப்ப அநேகர் குடிந்துக்கிறாங்க, அப்பயே 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபமனதிலும் உறுதியாய் தத்திருந்தார்கள். நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன், பெந்தகோஸ்தே என்பது ஒரு 50வது நாள். அந்த 50வது நாள் என்பது வேத வாக்கியத்தின்படி உலக சரித்திரம் ஆராய்ந்து பார்க்கும் போது 7ஆம் நாள் என்பது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் தான் சனிக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இவர்கள் 7 × 7 49 நாள் எருசலேமில் கூடிந்தார்கள். 50வது நாளுங்கிறது மறுநாள், 50வது நாள். அப்ப 49 நாள் சனிக்கிழமைனா 50வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது அன்று பேதுரு பிரசங்கமணி கொண்டிருக்க பெந்தகோஸ்த நாள் என்பதுதான் ஒரு வாரத்து முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையே ஜனங்கள் என்ன செய்தார்கள், பிரிமர்களே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுதே அப்போஸ்தலர் உபதேசத்தில் சபையில கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டாங்க, ஆராதனை நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் ஆராதனை முறை. அப்போஸ்தலர் உபதேசம்னா தேவனுடைய உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் உபதேசம், பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்பதிலும் அந்யோன்யத்திலும். அப்ப எல்லாரும் ஒன்று கூடி ஜெபம் பண்றதுல, பாட்டு பாடுறதுல, அன்பு செலுத்துதல், இதுல எல்லாரும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெக்குதலும். அப்பம் பெக்குதல் சொன்னால் இயேசு கிறிஸ்து நினைவு கூறக்கூடிய விஷயம். இயேசு சொன்னார் அங்கே மத்தேயுவில் வாசிக்கின்ற அல்லவா, லூக்கா மத்தேயு மார்க்கில் வாசிக்கும் போது அவர் பஸ்கா பண்டிகையை அங்க ஆயத்தப்படுத்தி, இனி இதுதான் உங்களுக்கு பஸ்கா பண்டிகை, இதை நீங்கள் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்ன புதிய உடன்படிக்கை ஒன்று அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்தார். அந்த காரியத்தை தான் இங்க ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அப்பம் பெக்குதல், கர்த்தருடைய பந்தி, ராபோஜனம் என்கிற விஷயத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஜெபம் பண்ணதிலும் மற்ற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அங்கே ஒரு ஆராதனையை ஆரம்பித்து விட்டது. பிரிவினம் எங்கே கூடினாலும் சரி, கிறிஸ்துவராக நாம் கூடுகிறோம், கிறிஸ்துவ கூடுகிற நாம் எவ்வளவு ஒருமுனப்பட்டு பாடல் பாட வேண்டும், ஒருமுனப்பட்டு ஜெபிக்க வேண்டும், ஒருமுனப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், பிரசங்கத்தை கேட்க வேண்டும், போதிக்க வேண்டும், ஒருமுனப்பட்டு கருத்துடைய பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும், ஒருமுனப்பட்டு காணிக்கை கொடுக்க வேண்டும். இதுதான் ஆராதனை முறை என்று பார்க்கின்றோம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எதுக்காக, இவர் ஜெபம் பண்ணதில் உறுதியாக தடுத்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. இவர் சபை என்பது அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடிய இடமாக காணப்படுகிறது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்பயே காணிக்கை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் என்ன செஞ்சார்கள், அவர்கள் பட்டார்கள், ஒருமனப்பட்டு. அதுதான் சபை என்பது, எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும். ஒருமானம் இல்லைனாவே அது வீணானது.
ஒரு மனதோடு இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரி பேசணும், ஒரே மாதிரி ஆராதனை பண்ணணும், அதை ஒருமனப்படுத்தல். அப்ப எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு அப்போஸ்தலருடைய அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒருமித்து ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்ப ஏன் இந்த காரியம் நடந்துச்சு, என்ன ரீசனுக்காக அவங்க பண்ணாங்க அப்படின்னா, 50வது நாள் அந்த பெந்தகோஸ்து நாள்ல போஜன பண்டிகை முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடணும். அப்ப ஏறக்குரிய 3000 பேர் அப்புறம் அச்சிக்கப்பட்ட 3000 பேர் மட்டும் அங்கேயே இருந்துட்டாங்க, மற்றவங்க எல்லாம் கேட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அங்கேயே வெவ்வேறு ஊருக்காரங்க அப்படியே அங்க இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும் அல்லவா, தங்க இடம் கொடுக்கணும் அல்லவா, அவங்களுக்கு இருக்கின்ற எல்லாத்தையும் அந்த உள்ளூர் காரியங்க, ஒருவேளை எருசலேம் அந்த 49 நாள் தங்க வச்சாங்களாவா, அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தொடர்ந்து இங்கேயே இருக்கணும், இன்னும் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சபையாக இவர் இருக்கிறார்கள் சொல்லி அங்க இருக்கிறவங்க தன்னுடைய நிலங்களை விற்று ஆல்ரெடி வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க பல பல பாஷைகளை பேசக்கூடிய வந்தவங்களால அவங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், விட்டு கொடுத்து அனுபவித்தேன். எல்லாருக்குமே காணிச்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவருக்கு தேவையத்தக்கதாக அவர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு சபைக்குள்ளும் நம்ம எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே ஈக்குவலா நம்முடைய சரீர உலக வாழ்க்கையில சரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ஏழை பணக்காரன் இல்லாம சபையில எல்லாருமே ஒரே அந்தஸ்து தேவனுடைய பார்வை இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். காணியாட்சிகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவர் தேவையின் தக்கதாக அவைகளை எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதிரவும் தரித்திருந்து. இப்ப பாருங்க, அவங்க திருப்பி தன் நாட்டுக்கு போகல, அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அங்கேயே இருந்துட்டாங்க. இனி நம்ம இயேசுக்காக வாழணும்னு அப்போஸ்தலர் உபதேசம் கேட்டுட்டு இயேசு சொல்றாரு, சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பிதா கோபஸ்தன் ஞானஸ்தான் கொடுத்து அவர் சீசராக்கி பிதா கோபம் ஞானஸ்தான் கொடுத்து என்ன செய்யுங்க, சீசராக்கி நடிச்சு ஞானஸ்தான் கொடுத்து நான் உங்கள் கட்டளிட்டு யாவையும் கை கொள்ளும்படி செய்து நினைச்சிருந்தாங்க. இப்ப அதை கேட்டுவதற்கு அவர் அங்கேயே ஒருமனப்பட்டவர்களா என்ன தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகளில் எல்லோரும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமுடாத இருதயத்தோடும் ஜவும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற கருத்தில் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்நாளிலே அந்த 50வது நாளே 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க இன்னும் அந்த ஆராதனை நடத்திட்டு திருப்பி அதே இடத்துல தங்கணும் போது இன்னும் அநேகர் என்ன செஞ்சாங்க, அதை கேட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே அங்க ரட்சிக்கப்படுவதற்கு அர்ப்பணித்தார்கள். அவர்கள் தேவன் என்ன செய்தார், ரட்சிக்கப்படுகிற அனுதினம் கருத்து சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யாருடைய சபை, கிறிஸ்துடைய சபையிலே, ஆண்டவர் கிறிஸ்துமாக்கின அந்த சபையிலே இவர் என்ன செய்தார், தேவன் சேர்த்து கொண்டு வந்தார். நம்ம எல்ல பெரியவர்களே சபையில யார் வரணும், யார் வரக்கூடாது, யார் வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய கையில் இருக்குது. கருத்தர் என்ன சபையில சேர்த்து கொண்டு வருகிறார் என்பதை இங்கே பார்க்கின்றோம். அகில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களுடைய 2வது அதிகாரத்திலே நாம் 36 தொடங்கி இதுவரை நாம் பார்த்திருந்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், அன்பர்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொண்டோம். அவர் மெய்யான திருச்சபையை எப்படி உருவாக்கினார் என்பதை பத்தி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு, இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தந்த பிறகு இன்று அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். நமக்காகவே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சபையாக ஒன்று இருக்கப்பட்டது. அந்த சபையிலே இன்று கூட இப்ப தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரியானாலும் சரி, எங்கேயாவது ஒரு பக்கம் ரசிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், ஞானசல் பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அது கிறிஸ்து சபைக்குள்ளாக இருப்பதை குறித்து பார்க்கின்றோம். அதனால தேவனை துதிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. குற்ற உணர்வு நீக்கி போட்டு சந்தோஷமாய் வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுக்கு பிரியமாய் வாழுவோம். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெறக்கூடிய ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தரப்படுவதாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் என்ன செய்த அவருடைய சபையில சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆகின நம் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு தேவண்டியில் நாம் இன்னும் கிட்ட செல்லும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவடைய பிள்ளைகளே, இந்நாள் இப்படிப்பட்ட தேவத்தை கேட்ட உங்களை யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் சித்தமானால் நம் அடுத்த வாரம் அப்போஸ்தலருடைய 3வது அதிகாரத்தை தியானிப்பதற்கு நாம் அர்ப்பணிப்போம். இவருடைய கிணற் ரேடியோவோட அநேக மொழிகள் உலகத்திலே உண்டு. அது தமிழ் மொழியிலே தேவார்த்தை பேசும்படியாக வாய்ப்பளித்து தேவனுக்கும்
அருமையாக வாய்ப்படுத்த அருமையான கிராத் புதருக்கும் பால் புதருக்கும் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த டேவிட் புதருக்கும் வில்லியம்ஸ் புதர் குடும்பத்தாருக்கும் மற்றமாக ஆந்திராவிலே தெலுங்கானாவில் உறுதி செய்து கொண்டிருக்க யாவரையும் இயேசுநாதத்தை வாழ்த்துகிறேன். இன்னும் பல நாடுகளிலே தேவதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவதை உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.